0: அப்போ இந்தா எட்ட முஞ்சி பத்தனும்.
1: அவன் அரேத்துது நின் அஜ்ஜர்ன மண்டேகு பூஜி. யான் சீத்த பந்து பொக்கடே பண்டினிய சம்பு. இந்தா பேட கனாதே அஜ்ஜர் பரோடு தும்பு திந்து முகிப்பு.

0: வாவ், சூப்பர் உண்டியா அப்போ. மஸ்த் தேங்க்ஸ் அவனுக்கு.
1: எங்குண்டத்த சம்போ துளு தாரவாயிடு உஞ்சி ரோல் உண்டியா. பர்ப்பின திங்கோலு ஷூட்டிங் ஷுரு மல்பெருகே.
0: அந்த கங்கிராஜுலேஷன். ஐட்டதாத ரோலியா?
1: ரோலு எல்லியா அண்ட மஸ்த் டஃப் உண்டியா. சம்பு நம்ம அந்த பிராக்டிஸ் மல்புகனா. இத்த அஜ்ஜிர்ல இஜ்ஜிரதா.
0: சரி சரி ஆண்ட எஞ்ச பந்து பண்டுது கோரு மாத்திராவா.
1: தா என்னட ஸ்கிரிப்ட் உண்டு கொர்ப்பேன். அவன் ஓதி அண்டாண்டு ஐட்டு யானு கண்டனி ஈ பொடிதி யானு ஆபீஸ் இருந்து பர்ப்பினி ஈ இல்ல லுப்புவா அல்பர்து நம்ம ஷூர் மல்புகா ஆவா.
0: ஆவு சரி சரி 1 2 3 ஸ்டார்ட்.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான் நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

0: உடல் தூடருகு மனசு உற்கரு வானத தூடருகு கடலு உற்கரு
1: சுருக்காது உடல் தொடர் இத்துளு சினிமாதா கிளவஞ்சு பதக்குலும்.

நமஸ்கார, யான் சாயகிருஷ்ண குட்ல பாத்திருந்தேன். நிக்குல் கேனோந்துலரு 107.8 FM சாரங் உந்து ரங்க ரங்கத பதுக்கிறேன்.